மௌழி உள்கெடு சந்திர மர்க்கண்ட கடத்தோட பெழுதாருகும் பெடு ஜடலத்தோட ஜடலோ பிரவகிச்சு சதலேட்டி ஜிகுத்தோட டம்பைன பால நேத்திரம்புத்தோட குதிரு தீச்சின தொட்ட குங்கும பொட்டுதோ தாம்பூல ரகாதரம்புத்தோட தடஹேம மயவஜ்ர தாட்டங்கமுலத்தோட வீச்சாஸ்திரவத்தைய வஷ்டித்தோட நல்ல கொலுவல் துனுமாடி கொல்லலாடு மெருகு சாமன சாயல மேனித்தோட மெருகு சாமன சாயல வேணித்தோட

0: பகட்டு துக்கமிட்டு தேத ராமநாம் பகட்டு துக்கமிட்டு தேத ராமநாம் அவ சமுத்த சுகஜனாவ கேக்க ராமநாம் பரம சாந்தி சுக நிதான திவ்ய ராமநாம்
1: பரம சாந்தி சுக நிதான
0: அத்த ஜனர ஜீவன தன கேக்க ராமநாம் பக்த ஜனர ஜீவன ஜன கேக்க ராமநாம் ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம